0: 100% सूजी से बनी आर प्योर व मिसली, स्वादिष्ट सेहतमंद हर रोज।
1: 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah. NDTV stands completely engaged with Karnataka.
2: High rate, check the audio.
1: Let's do it.
3: Breaking stories, we're jumping straight into it.
1: We've got a picture of the letter. What is in your letter? You can never predict what's going to happen in Tamil Nadu politics. 21 days in Kashmir. Unfiltered list of things I saw and observed on the ground. Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling. For a country that has fought so many wars in the mountains and at high altitude, we're standing on the Indian Navy's newest warship. The line of control, Shiv Arur, NDTV.
0: और शाही पनीर मसाला, delicious, healthy, everyday.
4: हर बार वही गोल्ड ज्वेलरी कैसे पहन सकती हूँ? पर इस जमाने में नई नई गोल्ड ज्वेलरी खरीदना भी तो इम्प्रैक्टिकल है. तो फिर सेनको का ओल्ड गोल्ड एक्सचेंज.
5: एंजॉय करें 0% डिडक्शन किसी भी ज्वेलर के गोल्ड ज्वेलरी एक्सचेंज पर और खरीदें अपने पसंदीदा सेनको गहने.
6: लॉन्च कंट्रोल 0 to 100.
7: This isn't just about cars and bikes. This is about how you move. This car makes no sense, yet it makes every sense.
8: What we are sitting inside is a Joby-powered air taxi.
7: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
9: By noon, the world has changed. The headlines tell you what happened. Breaking Ground tells you why. We break down the story. We demand answers.
10: There is a deathly silence around this makeshift mass burial ground here in Bharatpur district in Nepal.
11: I want you to reach out to the Maharashtra Chief Minister today through our channel and tell them what you've been through as a father.
12: Marne se bada kya hoga?
11: As a journalist, I can say you're not alone.
10: So you can focus on what really matters. Watch Breaking Ground with me, Vedika Sood, weekdays 12 to 2 p.m. only on NDTV, when it really matters.
13: When others are warming up, I'm raring to go. The stories that matter, the stories that shape your life.
14: Hello and welcome to watching Prime 5 with me, Raisha Sehgal. What's that to me?
13: The show that sets the prime time agenda.
14: We'll be deep diving into this topic to tell you what's at stake.
13: Join me, Raisha Sehgal, on Prime 5, weekdays at 5 p.m. only on NDTV, when it really matters.
15: Across the country.
16: He has tracked the pulse of power from Washington to Korea. Yeah. Witnessed history being made in global capitals and conflict zones.
17: Welcome back. You're watching NDTV. It's a result day in Tamil Nadu as two key seats, Dharapuram and Madhurantakam, gear up to receive the people's mandate after their incumbent AIADMK MLAs defected to the TVK. The three-cornered fight between the TVK, AIADMK and DMK will be settled today, with the TVK eyeing to sweep the two seats by pitting the same defectors. AIADMK rebels are watching this contest very closely, with both seats recording a high turnout above 80%. All eyes are on whether TVK can repeat the May magic. The AIADMK is fighting to win back its seats, while MK Stalin's DMK, now in the opposition, is looking to make gains. The left is also in the fray. Meanwhile, in Pondicherry, results are also due. The seats vacated by the Chief Minister N. Rangaswamy.
18: One simple question one kekkara makkale. MJR avargal yara edirthu katchi aarambichar? Jayalalitha madam yara edirthu arasiyal pannanga? Indha thiya sakthi Thimuka. அப்படிப்பட்ட இந்த தீயசக்தி திமுகவோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு பிளானை போட்டா அது எம்ஜிஆர் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே, ஜெயலலிதா மேடம் அவமானப்படுத்துகிற மாதிரி தானே, இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் தொண்டருக்கு அது வலி தானே, அது வேதனை தானே, அந்த சதியை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? அதனால தான் இந்த தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சும் நம்மளுடைய சகோதரி சத்யபாமா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு உண்மையான விசுவாசியா, ஜெயலலிதா மேடம் அவர்களோட ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா அதை தாங்கிக்க முடியாம நம்மளோட வந்தாங்க. எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஒண்ணு கட்சி தாவல முறையா அதை ரிசைன் பண்ணிட்டு நம்மளோட வந்தாங்க. உடனே அந்த பேரம் இந்த பேரம் ஏதோ கழுதை குதிரை ஏதோ ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்க. மக்கள் சப்போர்ட் நம்மளோட இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க இந்த பேரெல்லாம்?
12: என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்தினுடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
19: பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு இயக்கம்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ அவர் கூட அவர் கூட இருக்கிற அவங்க அம்மாவும் பெண்ணு தான், அவங்க மனைவியும் பெண்ணு தான், அவங்க பிள்ளையும் பெண்ணு தான், மருமகளும் பெண்ணு தான். இப்படி பெண்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தலைவனே யோசிக்கலிங்க போது தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க. தலைவன் எவ்வளியோ அப்படி அவ்வளிதானே இருப்பாங்க. அப்போது இவங்க எப்படி இந்த இயக்கத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்களா, இவங்க இந்த இயக்கத்தில் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி பயணிக்கிறாங்கங்கிறது புரியலை.
17: For more on this, I'm going across to my colleague Vijay Gopal Murali Dharan, who's been tracking this closely. Is the result day, Vijay, in Tamil Nadu, as the two key seats, Dharapuram and Madurantakam, this is a crucial test for Vijay's TVK. What does today's verdict mean for the party's political momentum?
20: Well, that's right. It's a crucial day for Tamil Nadu politics, especially for TVK, DMK and ADMK, three major players as far as Tamil Nadu politics are concerned. And on the other hand, both the constituency, Dharapuram and Madurantakam, witnessed a five-corner tight contest. As we speak, like you mentioned, very shortly the counting will begin. And we are just outside the one of the counting center in Madurantakam constituency. This is the only counting center here. Very shortly the counting will begin. First, the postal votes will be counted, and later EVM votes through EVM will be counted. So like you asked a question regarding how the important is for TVK is, for TVK they are looking forward to increase their tally, because remember TVK has only 107 seats. They are serving, their government is serving with the support of their allies, so they are looking forward to increase their tallies. On the other hand, for ADMK it is a battle for prestige because of the resignation of two ADMK MLAs. Both the constituencies witnessed by elections. TVK also fielded the same candidates as their own candidates in by elections. So for ADMK it is a battle for prestige. As far as DMK is concerned, being a principal opposition party, they have been criticizing TVK government, 3 months, 4 months of TVK government over various issues. So for DMK they are looking forward to what they call as anti-incumbency against TVK government. So they are looking forward to set the narrative or change the perspective regarding the TVK government. So this is a very important and crucial by elections for Tamil Nadu, for all the three major players in Tamil Nadu.
17: That's right, Vijay. Thank you so much for those updates. We'll of course come back to you for more updates. Moving on, Tamil Nadu politics is seeing a fresh round of questions over Vijay's political positioning, with both Rahul Gandhi and PM Modi set to be in Chennai this weekend. The back-to-back visits have now put the focus on TVK's chief political balancing act. Rahul Gandhi is scheduled to visit Chennai on Saturday for the Chhatro Ki Goonj, while PM Modi is expected in the city on Sunday for the unveiling of the Chennai Metro project, with Vijay also set to meet the Prime Minister. DMK leader Dayanidhi Maran launched a sharp attack on Vijay, alleging that the TVK chief is trying to maintain a double game by keeping his options open. We're slipping into a short break right now. We'll come back with more news and updates. Stay tuned to NDTV.
2: This is a world between orders. Uncertain. Unwritten. As global equations shift, Prime Minister Narendra Modi will lead the conversation at the NDTV World Summit 2026. To decode the shifts, redraw possibilities. NDTV World Summit 2026, a world between orders. 22nd and 23rd October, New Delhi.
21: जब तक लाजवाब न बन जाए, उसे नहीं इत्मीनान है. तभी तो रिचमन बनना नहीं आसान है.
22: थोड़े में ज्यादा स्वाद के हित तो है इसकी खास बात.
23: वाओ मामा, क्या स्वाद है.
24: अरे मेरे राजा.

0: 10 a.m. You are watching the Breakfast Bulletin on the NDTV network. I am Parmeshwar Bava. We've got an action-packed bulletin lined up for you this morning. Let's begin with the top headlines. NDA rules states to pass resolutions marking Prime Minister Modi's 25 years in government. The move will highlight his contributions and key schemes in individual states, with Uttar Pradesh and Assam first, followed by Haryana and then Delhi. Protesting against vote chori and CEC Gyanesh Kumar for the third day running, the joint opposition prayed at Rajghat for what Congress's Mallikarjun Kharge said was for better sense to Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah. Today, opposition MPs will meet at the Old Parliament Central Hall, followed by a possible march to Rashtrapati Bhavan. Its result day in Tamil Nadu's two key seats, Dharapuram and Madurantakam, gear up to receive the people's mandate after the incumbent AIADMK MLAs defected to the TVK. The three-cornered fight between the TVK, the AIADMK and DMK will be settled today. Punjab Chief Minister Bhagwant Mann faces fresh political heat on two fronts. The ED has summoned film producer Amardeep Grewal, Mann's brother-in-law, in connection with allegations of a 5 crore rupee demand to settle a rape case. Separately, the CBI has raided Mann's OSD, Rajbir Singh Ghumman, in an alleged bribery case. A major setback for Indian IT giants in the United States. The Trump administration is suspending several large Indian IT firms from a key program that allows skilled foreign workers to gain permanent residency. The US government has cited alleged fraud and claimed that foreign workers got jobs in the US at the cost of American workers. Israel will honor Indian pilot Captain Smith Marcher with the Presidential Award for Civil Heroism for his role in preventing a major aviation disaster aboard a Fly Dubai flight bound for Tel Aviv. All right, counting is underway in two Tamil Nadu Assembly by-polls that could offer an early measure on how much of Vijay's electoral momentum his new government can convert into support, electoral support. Madurantakam and Dharapuram are the constituencies to watch this morning. Both seats were won by AIADMK candidates in the recent Assembly elections. Those MLAs later resigned after backing Vijay's TVK. And in a floor test that entire drama played out, they are now contesting the by-polls as TVK candidates. My colleague Vijay Gopal Muralidharan has been tracking all the finer developments for us. But first, listen in to the crucial political reactions we've lined up for you.
1: ஒரு சிம்பிள் க்வெஸ்டின் ஒன்று கேட்குற மக்களே, எம்ஜிஆர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? ஜெயலலிதா மேடம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க? இந்த தீய சக்தி திமுக. அப்படிப்பட்ட இந்த தீய சக்தி திமுகவோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு பிளானை போட்டால் அது எம்ஜிஆர் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? ஜெயலலிதா மேடமை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே? இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் தொண்டருக்கு அது வலி தானே, அது வேதனை தானே? அந்த சதியை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? அதனால தான் இந்த தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சும் நம்மளுடைய சகோதரி சத்யபாமா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு உண்மையான விசுவாசியா, ஜெயலலிதா மேடம் அவர்களோட ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா அதை தாங்கிக்க முடியாம நம்மளோட வந்தாங்க. எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஒண்ணு கட்சி தாவல முறையா அது ரிசைன் பண்ணிட்டு நம்மளோட வந்தாங்க. உடனே அந்த பேரம் இந்த பேரம் ஏதோ கழுதை குதிரை ஏதோ ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. மக்கள் சப்போர்ட் நம்மளோட இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க இந்த பேரெல்லாம்?
2: என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.

0: கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்துடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
1: பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு இயக்கம்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ அவர் கூட அவர் கூட இருக்கிற அவங்க அம்மாவும் பெண்ணு தான், அவங்க மனைவியும் பெண்ணு தான், அவங்க பிள்ளையும் பெண்ணு தான், மருமகளும் பெண்ணு தான். இப்படி பெண்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. தலைவனே யோசிக்கலிங்க போது தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க. தலைவன் எவ்வளியோ அப்படி அவ்வளி தானே இருப்பாங்க. அப்போ இவங்க எப்படி இந்த இயக்கத்துல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. அதாவது இவங்க எல்லாம் பாதுகாப்போட தான் இருக்கிறாங்களா, இவங்க இந்த இயக்கத்துல எப்படி வச்சிருக்காங்க, எப்படி பயணிக்கிறாங்கங்கிறது புரியல.
2: My colleague விஜயகோபால் முரளிதரன் has been tracking all the early trends for us. Vijay, a significant shift in Dharapuram after the second round of counting, right? The AIADMK extending its lead over TVK to 582 votes, with the AIADMK at 5,573, as I can see, the TVK at 4,991, the DMK at 4,106. That is a widening of the gap from just 5 votes after the first round, right?
3: Parameshwar, we have latest development also. As we speak, third round got over for Dharapuram Assembly constituency. So ADMK leads with almost 794 votes. It looks like ADMK votes are surging as far as Dharapuram Assembly constituency is concerned. But still, it's a narrow gap between between ADMK and TVK as far as Dharapuram. But it is witnessing a close contest between TVK, ruling TVK, and ADMK party. As far as Madhurandagam is concerned, TVK leads with comfortable margin, more than 1,000 votes margin. TVK leads in this Madhurandagam constituency, and DMK is on second position and ADMK is on third position as far as Madhurandagam is concerned. Dharapuram looks like an interesting battle, Parameshwar. We have been saying Dharapuram is an unpredictable seat because it is a western region, it is a fort of ADMK, and it's a prestige battle for EPS. EPS himself had mentioned appealed emotional appeal to all the voters, especially in Dharapuram, just on the last day of a campaign day. He calls resignation of ADMK MLA as a betrayal and alleged horse trading. So, and also caste politics is playing a huge role, crucial role in Dharapuram constituency, and looks like ADMK is surging his votes in Dharapuram Assembly constituency. But it's early trends indicates a close fight between TVK and ADMK. For TVK, if they lose even one seat, it would be a big setback, because being a ruling government in Tamil Nadu, it would be very rare to see ruling party losing and by election. So losing Dharapuram,
2: let me just break down the latest details that you have shared with us for our viewers. Three rounds have been counted in Dharapuram, and the AIADMK has strengthened its lead to 794 votes. Now the party now has 8244 votes against 7450 for TVK and 6,248 for the DMK. The AIADMK's advantage has grown from just 5 votes after round 1 to 582 after round 2, and now 794, as my colleague Vijayagopal Muralidharan is highlighting as well. That lead is widening, but the margin is still relatively narrow in a bi-poll that tests whether Vijay's TVK can hold on to seats won by candidates who switched from the AIADMK. The key question, of course, is whether the TVK can arrest this trend in the rounds ahead, or whether the AIADMK is steadily building a more decisive advantage. Let's go back to Vijayagopal Muralidharan for more on this. Vijay, the AIADMK lead has increased in

0: என்கிற பூக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடல் போன்ற ஏரியின் செழிப்பை கொண்ட மதுராந்தகத்தினுடைய மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு முறை வணக்கம். மதுராந்தகம் தொகுதியில் நம்முடைய வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். போன முறை மிஸ் ஆயிடுச்சு, இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. சகோதரர் பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை.
1: டூ டேஸ் பேக் ஹிந்து ஹேட் ரிட்டன் அன் ஆர்டிகல் தட் டிஎம்கே ஓட்ஸ் இன் தீஸ் டூ கான்ஸ்டுவன்சிஸ் வேர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ ஸ்டில் ஐ திங்க் ஞானேஷ்குமார் இஸ் பிளேயிங் ஹிஸ் கண்டினியூங் திஸ் கேம். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட், பிகாஸ் எவ்ரி பார்ட்டி இஸ் அகேன்ஸ்ட் ஞானேஷ்குமார். ஹீ இஸ் சர்வன்ட் ஆஃப் பிஜேபி, ஹீ இஸ் நாட் அ நியூட்ரல் மேன். ஹீ இஸ் சி எலெக்ஷன் கமிஷன் இஸ் லைக் ஜுடிஷியரி, தே ஷுட் பி இன் வெரி நியூட்ரல். இன் அ டெமோக்ரஸி இட் இஸ் தி ரோல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் டு பி நியூட்ரல். தே ஷுட் நாட் சப்போர்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகாஸ் தே ஆர் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ், தட் இஸ் த பீப்புள்ஸ் வில். பட் நவு தி ஹிந்து ஹேட் ரிட்டன் ஆர்டிகல் தட் மெனி ஓட்ஸ் வேர் ரிமூவ்ட் ஃப்ரம் தீஸ் டூ கான்ஸ்டுவன்சிஸ் and those particularly those votes were the supporters of DMK.
2: All right, my colleague Sam and Vijay joining me live on this. I want to first come to you, Sam. Sam, just an hour ago, AIADMK was leading in Dharapuram, but now we are perhaps seeing this lead that TVK has taken on both these seats. Tell us more about that.
3: That's right. We should make it clear that it's still counting is underway. Things could change, but normally bipoles go in favor of the ruling party, but this time it's different because just 3 months ago these seats were won by AIADMK, but those lawmakers chose to resign and then switch to the ruling TVK. As we speak now, in both these seats, TVK, the ruling TVK, has established a comfortable lead, and the AIADMK, which won these seats just a few months ago, has been pushed to the third spot, and the DMK has come to the second spot. Well, what does it mean? For the ruling TVK, it's a shot in the arm. It's being seen as, in a sense, a referendum of sorts for all the programs of the ruling TVK and Chief Minister Vijay's charisma. If it ultimately manages to win these two seats, its tally will shift from the present 107 to 109, inching closer to the majority mark of 118.
2: Yeah.
3: And this will also, if it wins these two seats, will set the tone for the other bipoles expected soon for the remaining five vacant seats. This also, in a sense, would give a strong push for TVK's pitching that TVK is the new AIADMK. This could lead to more lawmakers resigning and switching to the ruling TVK. Of course, amid allegations of horse trading, which the party has denied. And for the DMK, it's a remarkable comeback. Remember, this time they don't have major allies like the Congress, BJP, right. CPI, CPM and IUML. They all have moved lock, stock and barrel to the ruling TVK. And lastly, it's a big blow for the leadership of AIADMK, in this case EPS, who could not retain even the two seats the party had won just a few months ago. And this would lead to pressure building up against EPS's leadership. Chances are, if these two seats are lost, many more lawmakers could possibly switch to the ruling TVK, and questions on his leadership will also get louder, because under EPS, after Jayalalitha died, the party has lost four successive elections, and in this case the loss is huge because the party could not retain these two seats which it had won just a few months ago.
2: Right, if I can come to you, Vijay. Vijay, you know, TVK has made this context all the more interesting by pitching in erstwhile AIADMK leaders onto those seats. But if you can tell us how this will perhaps show the rising momentum of the five-month-old TVK and the kind of